நெத்தி தானின் அட்டிதானின் மீரலாசிஞ்சி நன்னடுகன் காதனி சின்ன புத்தகலனைய மிம்மு.